நிர்கசியமார் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நினைந்திருக்க நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான வினாக்கள் மற்றும் நேர்களது விடைகள் என்பவற்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையில் நாம் கொண்டு வருகின்ற இன்றைய நாளின் நில் பதில் சொல் நிகழ்ச்சிக்குரிய முதலாவது வினாவுடன் இப்போது இணைந்திருக்கலாம் நேர்களை. முதலாவது வினாவாக உங்களை நோக்கி வருகின்ற வினா இதுதான். காத்திருங்கள், இப்போது வினா வருகிறது.

நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த மாகாணம் பற்றி நேர்கள் பலர் மறந்திருப்பீர்கள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் மாகாண சபை தேர்தல், மாகாண தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாகாண தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தேர்தல் எந்த தேதி எந்த மாதத்தில் இடம்பெற இருக்கின்றது? பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தேர்தல் எந்த தேதி எந்த மாகாணத்தில் எந்த மாதத்தில் இடம்பெற இருக்கின்றது? இதுதான் வினா. மூன்று வினாக்கள் தருவோம், அதிலிருந்து நீங்கள் விடைகளை கண்டறிய வேண்டும். முதலாவது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, இரண்டாவது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, மூன்றாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தேர்தல் எந்த தேதியில் நடைபெற இருக்கின்றது? ஒன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, இரண்டாவது அக்டோபர் 24ஆம் தேதி, மூன்றாவது நவம்பர் 4ஆம் தேதி. அலையுங்கள், பார்க்கலாம். 4164 6422 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம், விண்ணை தாண்டி வருவாயா. இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் குயின்ஸ்டன், பவான், வெண்பா, கண்ணன், என்எஸ்தவம், சிவலிங்கம் மற்றும் மதன்.

0: இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வந்த வினா இதுதான். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் மாகாண சபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த தேதியின்படி தேர்தல் நடைபெறும் என்று இப்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் நடைபெறும் தேதி எது என்று கேட்டிருந்தோம். 1 அக்டோபர் 4, 2 அக்டோபர் 24, அடுத்தது நவம்பர் 4 தேதி. இப்போது விடைகளுடன் எங்களது நேர்கள் மிக வேகமாக இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பேசுவோம்.
0: சொல்லுங்கள்.
1: இது அக்டோபர் 24 எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னும் 2 வருஷம் இருக்குது. இவர் 24 எலெக்ஷன் மாற்றி இல்லாம வந்தவர். இவர் என்ன சொல்ற காரணங்கள் சொன்னால், இந்த அமெரிக்காவோட ஏற்பட்டுள்ள இந்த ட்ரேட் வார், இந்த காரணங்களால எனக்கு உண்மையில விளங்கலை. நீங்கெல்லாம் சொல்லுவோம் தயவு செய்து. இவர் இப்ப எலெக்ஷன்ல வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து இந்த மாதிரி மாறுபட போது இவர் வெளியாத தொகை முதல் வந்ததே ஒரு மாற்றின். அப்ப பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்க போறோம். அவர் சொல்ற காரணம் எனக்கு ஏற்புடையதா இல்லை. இந்த ட்ரேட் போரால திரும்பி நான் 2 வருஷத்துக்கு முந்தைய எலெக்ஷன் வைக்கிறான்டா. இவர் திரும்பி எலெக்ஷன் வச்சிருந்த இந்த ட்ரேட் போருக்கு இவர் என்ன செய்ய போறார் இல்ல? நீங்க எல்லாம் சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்கள்.
2: அக்டோபர் 24.
0: நன்றி ஜெயா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். அக்டோபர் 24.
0: ஏன் கண்ணன், என்ன பிரச்சனை தேர்தல் ஏழியா வர்றதுக்கு?
3: வர்றது 28 வைக்கணும், இப்ப 24 வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ள இருக்குது? இப்ப 2 வருஷம் முந்தி வைக்கணும். இன்றைக்கு அந்த கிரீன் பார்ட்டி லீடர்ன்னு அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுதான் தாண்டு போடி போறாரு. என்ன கிரீன் பார்ட்டிக்கு அதுல குறைய நிறைய சப்போர்ட் இருக்கின்றதெல்லாம் நியூஸ்ல சொல்லிக் கொண்டிருந்தோம். விளக்கம் கொடுத்திருக்காங்க, பெரிய விளக்கம் உண்டு. அக்டோபர் 24, 2026 2 இயர்ஸ் அட்வான்ஸ் வைக்கணும் என்ன டிசிஷன்ஸ் என்ன எடுக்க இருக்கலாம் என்று சொல்லிடும்.
0: சரி, பார்ப்போம்.
3: ஓகே சரி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: இது அக்டோபர் 24.
0: நன்றி. வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் மாசன், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: அக்டோபர் 24 அவர் மீடியா விழாத முடக்கிறார் தானே? அப்ப அதெல்லாம் அந்த பிரச்சனை போய் நம்ம பிரச்சனை லீக் ஆயிரும். அதுக்காண்டி தான் நம்ம செய்யறாரு தெரியும்.
0: யார் மீடியாக முடக்கிறது? யார் முடக்கிறது?
5: ரிப்போர்ட்டர் வெளியில வரக்கூடாது, பிரச்சனை வெளியில வரக்கூடாது.
0: சரி, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: மூர்த்தி ஆகிக்கிறான். இது அக்டோபர் 24.
0: அக்டோபர் 24. நன்றி மூர்த்தி. விடை சொன்ன நேர்கள் விலகி செல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். அக்டோபர் 24 எனக்கு உண்மையிலேயே சரியான விளக்கம் நான் இன்னும்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
8: அக்டோபர் 24 சார்.
0: அக்டோபர் 24. நன்றி.
8: நன்றி வாய்ப்புக்கு.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: எனக்கும் தெரியும்.
0: தெரியும்.
9: நன்றி.
0: ஆமாம், அக்டோபர் 24 தான் அந்த பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. 2028 இடம்பெற வேண்டிய தேர்தல் இப்பொழுது 2026 ஆண்டு இடம்பெறுகின்றது. இந்த தேர்தல் இறுதியாக 2024 நடைபெற்றது. நடைபெற்ற போது மிக 100 என்டிபி கட்சி வெற்றி பெற்றிருந்தது. அடுத்த தேர்தல் 2028 அக்டோபர் 21 இடம்பெற வேண்டும். ஆனாலும் 2026 அக்டோபர் 24 முன்கூட்டியே இந்த தேர்தல் வைக்கப்படுவதாக டேவிட் என்பே எபி பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 93 ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் 47 ஆசனங்களை எந்த கட்சி வெற்றி பெறுகின்றதோ அந்த கட்சி தான் ஆட்சியை அமைக்க முடியும். அவ்வாறு ஆட்சியை அமைக்கின்ற கட்சி 47 ஆசனங்களுக்கு குறையாத ஆசனங்களை வெற்றி பெற வேண்டும். இறுதியாக நடைபெற்ற 2022 ஆண்டு தேர்தலின் போது டேவிட் எபி அந்த மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்று தொடர்ச்சியாக தனது பதவியில் இருந்து வருகின்றார். இவ்வாறு இருந்து வருகின்ற இந்த வேளையிலே இப்போது தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதப்படுவதால் இந்த வருடம் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக கருதப்படுவதால் இவ்வாறு தேர்தலை முன்கூட்டியே வைப்பதாக ஒரு ஊடகமான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் பொதுவாக பேசப்படுவது பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் 2026 அக்டோபர் 24 அன்று முன்கூட்டியே தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளன. மாகாண பிரீமியர் டேவிட் டிபி அறிவித்திருக்கின்றார். மாகாண அரசின் ஆட்சிக்காலம் முடிய இன்னும் 2 உள்ள நிலையில் இந்த திடீர் தேர்தல் அறிவிப்புக்கான முக்கிய காரணங்கள் என்று பலவற்றை சொல்கின்றார்கள். நேர்கள் சொன்னது போல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடுமையான வர்த்தக கொள்கைகள் மற்றும் கனடா மீதான வர்த்தக போர் அச்சுறுத்தலே பிரீமியர் டேவிட் எபி முதன்மை காரணமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் வரிகளை எதிர்த்து மாகாண பொருளாதாரத்தையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க தங்களுக்கு ஒரு புதிய நிலையான மக்கள் ஆணை தேவைப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். மெண்டேட் அது முதலாவது. மாகாணத்தின் முக்கிய எதிர்கட்சியான பிசி கன்சர்வேட்டிவ் கட்சியில் நிலவும் கடுமையான உட்கட்சி பூசல்களையும் குழப்பங்களையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ள ஆளுங்கட்சி முயல்வதாகவும் ஒரு கருத்து வெளியாகிறது. இப்போது பல்வேறு விதமான பிசி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கிடையில் பல்வேறு விதமான உட்கட்சி பூசல்கள் மற்றும் எம்பிக்களின் ராஜினாமாக்கள் கட்சியிலிருந்து விலகுகின்ற பல செயல்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்சியின் தலைவர் கெரி பின்லே சமீபத்தில் ராஜினாமா செய்ததும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறியதும் எதிர்க்கட்சியை மிகவும் பலவீனப்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழலில் தேர்தல் நடத்தினால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று ஆளும் பிசி என்டிபி கருதுவதாகவும் ஒரு கதை உலாவுகிறது. எதிர்க்கட்சியினர் அமெரிக்காவின் டிரம்ப் ஆணி அரசியலை மாகாணத்துக்கு கொண்டு வர முயல்வதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த தேர்தல் என்றும் எபி தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மாகாணத்தின் இயற்கை எரிவாயு ராயல்டி கணக்கீட்டில் ஏற்பட்ட தவறுகளால் அரசுக்கு கிடைக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மாகாணத்தின் பொருளாதார நிலை இன்னும் மோசமடைவதற்கு முன்பாகவே தேர்தலை சந்தித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அரசு திட்டமிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்ற போதிலும் எதிர்க்கட்சியின் பலவீனத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்று பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மிக பலவீனம் அடைந்திருக்கின்றது. இந்த வேளையில் தேர்தலை நடத்துகின்ற போது ஆளுங்கட்சி ஒரு எளிமையான இலகுவான வெற்றியை தனதாக்கி கொள்ள முடியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. மொத்தமாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய 93 ஆசனங்களில் 47 ஆசனங்களை அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசனங்களை எந்த கட்சி பெறுகின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 24 தேதி இன்னும் சரியாக 1 காலம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு புதிய விதமான ஒரு அலையினை தற்போது ஆளுங்கட்சிக்கு ஏற்படுத்துமா அல்லது எதிர்க்கட்சிகள் மீண்டெழுமா என்பதை கட்டியங்கூற இருக்கின்றன.
10: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
11: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: நேரம் இப்பொழுது 8:26. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் நிஷா, எஸ்பி சரண் மற்றும் ரவி ஆகியோர்.
12: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய், இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாம் கொண்டு வரும் அடுத்த வினா, நேர்களே, கனடாவில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே விவாகரத்து அதிகரித்திருப்பதாக இப்போது தகவல்கள் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 50 வயதுக்கு மேற்பட்ட தம்பதியினரிடையே விவாகரத்துக்கள் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அது அந்த விவாகரத்தை பொதுவாக ஒரு பெயர் கொண்டு அழைப்பார்கள். எந்த பெயர் கொண்டு 50 வயதுக்கு மேலானவர்களது விவாகரத்தை அழைப்பார்கள். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களது விவாகரத்தை என்ன பெயர் கொண்டு அழைப்பார்கள்? முதலாவது வெள்ளி விவாகரத்து, இரண்டாவது ஸ்டார்டர் விவாகரத்து, மூன்றாவது சாம்பல் விவாகரத்து. 50 வயதுக்கு மேற்பட்டோரது விவாகரத்தை என்ன பெயர் கொண்டு அழைப்பார்கள்? வெள்ளி விவாகரத்து, இரண்டாவது ஸ்டார்டர் விவாகரத்து, மூன்றாவது சாம்பல் விவாகரத்து. அழையுங்கள் பார்க்கலாம். 4164 4462 2 கூச்சப்படாமல் விடைகளுடன் இணைந்திருங்கள் நேர்களே.

இந்த பாடல் இந்த வேளையிலே சிவலிங்கம், நிஷா, தேவகுமார், வெண்பா, என் எஸ் தவம், நிரஞ்சன், ரவி மற்றும் டன்மில் ஸ்ரீ ஆகியோரது விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: நேர்களை நீல் பல் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு வினாவை கொண்டு வந்திருந்தோம். பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்ட தம்பதியினரிடையே இப்போது கனடாவில் விவாகரத்து அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த விவாகரத்தை என்ன பெயர் கொண்டு அழைப்பார்கள் என்று கேட்டிருந்தோம். பொதுவாக சில்வர் விவாகரத்து, ஸ்டார்டர் விவாகரத்து, சாம்பல் விவாகரத்து என்று 3 விடைகள் தந்தோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: 50 வயதுன்னா சாம்பல், 60 வள்ளி. நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசனா, மதன் கேட்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
2: டிவோர்ஸ் ஸ்பிளிட் பண்றதுன்னு சொன்னால் சாம்பல் என்னும் சொல்லலாம், கிரே என்னும் சொல்லலாம்.
0: சரி மதன், நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி மதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் பாசன், ரமேசந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள்.
3: ஓ, 50 வயசுல தலைமையில் நான் நினைக்கிறதானே,
0: ஒவ்வொரு அறைக்கா இருக்கிறதானே தம்பதிகள் ஒரே வீட்டுக்கு,
3: என்ன
0: ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறானே ஒரே ரூம்ல
3: அதிகமா நான் கேள்விப்பட்டேன். அந்த வயசு கூட கூட அவர்கள் வேலை செய்யற காரணம் வீட்டுல
0: நிகழ்ச்சியில் இந்த விடை சொன்ன நேர்கள் விலகி செல்ல வேண்டும். பல நேர்கள் காத்திருப்பார்கள் இணைவதற்கு. நாங்களாக கலைச்சாச்சரி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வாசனை சொல்லுங்கள்.
4: இது சாம்பல் விவகாரத்து, அது தலைமையில் கொஞ்சம் நினைக்கிறது விவகாரத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான அன்பு இருந்தா என்னது விவகாரத்து
0: இல்ல. 50க்கு பிறகு ஒரு மன ரீதியான அன்யோனியம் தானே
4: என்ன? நீங்க இப்ப உடல் ரீதியான அன்யோனியம் அந்த காலம் முடிஞ்சு
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்க.
5: இது சாம்பல் விவகாரத்து இல்லாட்டால் அது வந்து இப்ப நாங்கள் எங்களோட சமுதாயத்திலே நாங்கள் கண்கூட கணக்கரை பார்த்துருக்கோம்.
0: என்ன விளையாட்டு நடக்குது என்ன?
5: கணக்க எங்களோட கண்ணுமே கணப்பேர் நான் அப்படி பார்த்துருக்கிறேன். வயதுக்கு பிறகு தங்களா என்ன அந்த அந்த பிள்ளைகளும் எல்லாம் வாழ்ந்து அவரவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வயதுக்கு நடக்க
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: மூர்த்தி ஆக்கிரன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
6: நீங்கள் இந்த பேரை விட்டுட்டீங்க, அந்த பொட்டு வைத்த மட்டனில் அந்த பாட்டு இந்த பேர் சொல்லியறே நீங்கள்.

0: அதுதான் உண்மை என்ன ஜெயா, பாத்தீங்களா ஒரு தடவை உதை கண்டுபிடிக்கிறேன்.
1: அது வெக்க பாருங்க எல்லாரும், அது உண்மையா அதுதான் இப்ப நடக்குது. எங்கட ஐயா பாருங்க 80 வயசுல எப்படி இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் ஐயா.
0: அது சரி,
1: அப்படி இருக்கீங்க, இப்படித்தான் தெரியுவாங்க. சரி பரவாயில்ல, ஓகே விடைய சாம்பல்
0: சாம்பல். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாசண்ண,
0: சொல்லுங்க. தவம்
2: ஐம்பதிலும் ஆசை வரும்,
0: சரி
2: ஆசையுடன் பாசம் வரும். இதில் அந்த ரங்கம் கிடையாது,
0: விளையாட்டு. நன்றி.
3: கொஞ்சம் காலம் தானே.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
4: இது வந்து சாம்பல் விவகாரம் தான், ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது விவகாரத்து விகாரச்சாரம் குறைஞ்சிருக்கு கனடாவை பொறுத்த வரைக்கும்.
0: அப்படியே
4: ஓவராலா, ஆனா இந்த குறிப்பிட்ட 50க்கு வேற வயதுக்கு மேற்பட்ட அந்த 50-60 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் அதிகமாகுது. காரணம் என்னம்னா நிறைய காரணங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, தன்னால் இருக்க முடியும், வேலைக்கு போகிறது, பொருளாதார சுதந்திரம், இப்படியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகரிச்சு இந்த ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனைகளை முரண்பட்டு வரதால் ஏற்படுது. ஆனால் நீங்கள் இன்னொன்று பின்னாடி காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கனடாவில் வந்து ஒட்டுமொத்த விவகாரம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னமே ஏசியன் மக்கள் குடியேற்றனால தான். ஏன்னா இவங்க நம்ம இந்தியா இலங்கை இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்போதுமே நீண்ட காலமும் கணவன் மனைவி இருக்காங்க, எப்படி இருக்காங்க அதை பார்த்து இங்க கத்துக்கிட்டு தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ கொஞ்சம் அது பிரச்சனை பண்ணுது.
0: நன்றி நன்றி
4: நன்றி வணக்கம்
0: நன்றி. ஆமாம், அது சாம்பல் விவகாரத்து என்பதுதான் சரியான விடை. வெள்ளி விவகாரத்து என்பது வெள்ளி விவாகரத்து என்பது விவகாரத்து என்றுதான் பெறுது நேர்களை. வெள்ளி விவாகரத்து என்பது 25 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஒன்றாக வாழ்ந்த தம்பதியினர் பிரியும் போது வெள்ளி விவாகரத்து என்று அழைக்கப்படும். ஸ்டார்டர் விவாகரத்து என்பது குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு, அதாவது திருமணமான 5 ஆண்டுகளுக்குள் குறுகிய காலத்தில் விவாகரத்து செய்வதை இந்த ஸ்டார்டர் ஆரம்ப விவாகரத்து என்று அழைக்கின்றார்கள். சாம்பல் விவாகரத்து என்பது 50 வயதுக்கு மேற்பட்ட ஏற்படுகின்ற விவகாரத்தை. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். ஒரு சமூக சிந்தனையாக அந்த விடயம் பார்க்கப்பட்டது. விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
5: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா.
6: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்

0: and indoor space. நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களது வினாக்களுக்கு விடை தந்த நேர்கள் பஞ்சாட்சரம், நோர்வேஜியா, கண்ணன், தேவகுமார், மூர்த்தி மற்றும் டொன்மில் சந்திரன், சிவலிங்கம், தவம், வன்குவர், பவான், வெண்பா அவர்களுடன் மதன், ரமேஷ் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

தியாக தீபம் திலீபன், ராசையா பார்த்தீபன். தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ்ப்பாண மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக பணியாற்றி இந்திய அமைதிப்படையினரிடம் தமிழ் மக்களின் பல்வேறு விதமான விடுதலைகளை இறைமையினை மீட்டெடுப்பதற்காக ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் 15 முதல் நீர் மருந்தாமல் அகிம்சை வயலியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர். செப்டம்பர் 15 1987 முதல் செப்டம்பர் 26 1987 வரை 12 நாட்கள் நீர் மருந்தா உண்ணாவிரதம் இருந்து அகிம்சை போராட்டத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த இந்திய தேசத்திற்கே அகிம்சையின் உன்னதத்தை எடுத்துரைத்தவர். வடகிழக்கில் புதிதாக தமிழர் பகுதியில் குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும், தமிழர் பகுதிகளில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைத்து எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படாத நிலையில் போராட்டத்தின் 12 நாளான 1987 செப்டம்பர் 26 அன்று தனது இன்னுயிரை துறந்தவர் தியாகதீபன் திலீபன். தமிழர்களின் உரிமைக்காகவும் அகிம்சை போராட்டத்தின் அடையாளமாகவும் விளங்கிய இவரின் தியாகம் என்றென்றும் தாயக மக்கள், தமிழீழ மக்கள் அனைவராலும் நினைவு கூறப்படுகின்ற, அனுஷ்டிக்கப்படுகின்ற உணர்வு பூர்வமான நாட்களாகும்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
2: 3964 416-396-3344
3: talentaacademy.ca.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோள்.

ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை பால் கலர்ந்து

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: தீங்கிலில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

பழிஞ்சு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கை

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சன் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் மீ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்

எட்டு. அஞ்சுகு கேள் போல் பகைவர் தொடர்பு, வாள் போல் பகைவரை அஞ்சற்கு. அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு, வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and dinam.
4: Bar glamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416 268 0155, 416 268 0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
6: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

0: கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: புதிய
0: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: டியூட்டோரியல்
7: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem undichinam
4: bar kalamu closing da adikira
6: nadik the customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage refinance, first home buyers debt consolidation adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum call Prithi Selvam 416-268-0155 416-268-0155
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி
8: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 89 உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்,

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய

0: 6220888 குணா குணராஜா 6476244165. உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
1: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
0: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: மார்க்கமன் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: அனைவருக்குமான
4: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: Budong HD. Tommy HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்து எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 89. உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க.

சமைச்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு, வாழ் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 9054176069.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
4: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
5: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
6: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போச்சொல்லி.
7: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
8: டாலண்டா அகாடமி,
7: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
8: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
7: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்ப்ரூ.
8: 416-396-3344.
7: talentaacademy.ca.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ, 416-759-2600.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 416-475-4661 4-7-4-6-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-1 4-7-4-6-
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-27.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit
6: palti pakra darla wooden palte world matam arla wooden piste pisir kalpi perla wooden palte

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
9: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
10: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
9: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 89, உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3-4-4-talenta-academy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day. The Prithi Selvam. Thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
7: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture. 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, ETC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 89 உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்ட் இங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: சுமஜி இப்படா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 5 மணி 1 நிமிடம்.
1: மணித்தியால செய்திகள்.
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவர்லி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. இபிடிபி கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா 6 மணி நேரம் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இவரின் இந்த விசாரணை தொடர்பில் பல ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நியமமான டக்ளஸ் தேவானந்தா மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். சுமார் 6 மணி நேரம் கடந்த திங்கட்கிழமை அவர் விசேட குற்ற புலனாய்வு பிரிவினால் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணையின் போது அவர் மயங்கி விழுந்ததாக மற்றொரு தகவல் கூறுகிறது. இலங்கை ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக செயல்பட்ட வழியில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறது. மற்றொரு தகவல், தீவக பகுதியில் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து முன்னெடுத்த பொதுமக்கள் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்றதாக கூறுகிறது. இன்னொரு தகவல், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சிறையில் உள்ள பிள்ளையானிற்கு தற்போதுள்ள அரசு சாட்சியாக இருக்கின்ற ஆசாத் மௌலானாவை டக்ளஸ் தேவானந்தாவை அறிமுகப்படுத்தி வைத்தமை தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நியமமான டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் அம்பலப்படுத்தி வரும் முன்னாள் இபிடிபி உறுப்பினரான பொன்னேனும் அதே நாளன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக மற்றொரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் அரச பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி ஒன்று குற்றவாளி வலையமைப்பில் தொடர்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் இத்தகைய விசாரணைகள் தொடர்பாக இபிடிபி கட்சி உத்தியோகமான அறிவிப்புகள் எதனையும் இதுவரை வெளியிட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
0: அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் 96 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியிருக்கிறது. இதன்போது இதற்கு ஆதரவாக 158 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன. இதற்கமைய நீதித்துறை திருத்த சட்டமூலத்தின் 3 மதிப்பீடு திருத்தங்கள் ஏதுமின்றி 96 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னா நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார். எதிர்கால போர் சவால்களை கருத்தில் கொண்டு மிஷன் சுதர்சன் சக்ரா திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடந்த டெஃப்கான் 2026 நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்து பொதுமக்களிடையே தற்போது விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது என தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் இந்தியா தமது திறன்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் பாதுகாப்பு சூழலுக்கேற்ப தற்போதைய அணுகுமுறைகளையும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக நம் தேசிய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய வகையான பாதுகாப்பு சவால்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்தியாவின் பாதுகாப்பை குறிவைக்க எதிரிகள் எப்போது வேண்டுமானாலும் முயற்சிக்கக்கூடும். அதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது நிலம், கடல், வான்வெளி ஆகியவற்றின் மாத்திரம் நின்றுவிடவில்லை. சைபர் மற்றும் விண்வெளி உள்ளிட்ட புதிய களங்களும் போரின் முக்கிய பகுதிகளாக மாறியிருக்கின்றன. இந்த புதிய சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உள்நாட்டு பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தவறான கொலை குற்றச்சாட்டின் பேரில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக சிறையில் இருந்த சஸ்கச்சுவான் மாகாணத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகளின் வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஒடிலியா மற்றும் நெரெசா குவேசான்ஸ் ஆகியோரின் வழக்கை மறு ஆய்வுக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவதாக ஃப்ரேசர் தெரிவித்தார். 1994 அளிக்கப்பட்ட தீர்ப்புகளில் நீதி தவறியிருக்கலாம் என்று முடிவெடுப்பதற்கான நியாயமான காரணங்கள் உள்ளதாக வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஃப்ரேசர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணை அல்லது மேன்முறையீட்டின் போது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வராத புதிய தகவல்கள் இப்போது கிடைத்துள்ளதாக ஃப்ரேசர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தாத வகையில் கட்டுப்படுத்த சர்வதேச பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என முன்னணி AI நிறுவனங்களின் தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தினார்கள். அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நடந்து வருகிறது. இதில் 193 உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. AI குறித்து பேசிய சாம் ஆல்ட்மேன், தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாட்டின் கையில் மட்டும் குவிந்துவிடக்கூடாது. அதே சமயம் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த முடிவுகளில் அதிக அதிகாரம் பெறுவதற்கும் AI உதவும் என கூறியிருக்கிறார். ஆந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ பேசுகையில், AI தொழில்நுட்பத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஆபத்தாக மாறக்கூடும் என தெரிவித்தார். உயிரியல் ஆயுதங்களை உருவாக்க AI தொழில்நுட்பத்தை அனுமதிக்கக்கூடாது. AI மாதிரிகளுக்கு என்னென்ன திறன்கள் உள்ளன என்பதை சரிபார்க்கும் முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். AI தொழில்நுட்பத்தை சோதிப்பதற்கு பொதுவான சர்வதேச

கலைக நேரம் 5:06. இது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இன்று செப்டம்பர் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள். நேர்கள் இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-446-2222 வாட்ஸ்அப் வாயிலாக கூட இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வாயிலாக தொலைதூரத்திலிருந்து இணைந்து கொள்பவர்கள் இதே இலக்கங்களோடு இலக்கம் 1 இணைத்துக் கொள்ள வேண்டுமா? ஆம், இலக்கம் 1 இணைத்துக் கொள்ள வேண்டும். 1-416-446-2222 என்ற இலக்கங்களை அழைப்பதன் மூலமாக நிகழ்ச்சியிலே நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அதேவேளை முகநூல் வாயிலாக கூட இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 20°C இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக காணப்பட்டாலும் ஆங்காங்கே புகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 10 km வகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த புள்ளியாக 10°C காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்படும் நிலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் மேலும் 1% உயர்வடைகிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் மேலும் 1% உயர்வடைந்து 188.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது.

மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 4164462222 இந்த இலக்கங்களை அழைத்து நேரடியாக நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இதே இலக்கங்களை உபயோகித்து நேர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட எமது நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். அதே போல் முகநூல் வாயிலாகவும் இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும் ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் அனிருத்தின் இசையில் சூப்பர் சுப்புவின் பாடல் வரிகளில் அனிருத், எம் எஸ் கிருஷ்ணா, எய்சம்பர்க் ஆகியோர் இணைந்து பாடியது இது. நீங்கள் நினைப்பது போலவே ஜெயிலர் 2 திரைப்படத்தின் 2வது பாடல்.

0: ஒழித்த அந்த புத்தம் புதிய பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலை அனிருத், ஏசம்பக் மற்றும் எம் எஸ் கிருஷ்ணா ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். பாடல் வரிகள் சூப்பர் சுப்பு, பாடல் கணிசை அனிருத். கலைஞர் நேரம் 5:13. நேர்களில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார்.
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு மண்டாடி படத்திலிருந்து.
0: மண்டாடி கேட்கிறீர்கள்?
1: மண்டாடி கேட்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: மண்டாடி மண்டாடி என்ன
0: மண்டாடி மண்டாடி பாடல் கேட்கிறீர்கள்? இப்படியாகி போய்விட்டது நேரம். பாடல் கேட்பதற்கு மண்டாட வண்டி கிடக்கிறது. சரி சரி, ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு வி எம் மகாலிங்கம், வாயிசன் ராசையா. பாடல் கணிசி ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் வாயிசன் ராசையா.

ரெடியோர் தன்னை வாத்தாயே புரிக்கு வாத்தா ஏ மகராசர்கள் உள்ள காடு தன்னில யாமேனும் நினைவா தன்னையாகிய அறமே தரும் கரிகாலன் படையாம் ஏ கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
6: கலைஞரம் 5:22 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ. 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நன்றி. மேகத்தாய் படத்தில் இருந்து ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிர் இல்லை என்ற பாடல் கேட்கலாமா?
6: தாராளமாக கேட்கலாம். ஒழிக்கிறது உங்கள் தீர்வில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.

0: ஒழித்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக ஒழித்தது. டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடியது அந்த பாடல். கலைஞர் நேரம் 5:27 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். நலமாக இருக்கும் சுதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து உன்கண்ணில் நீர் வடிந்தார் அந்த படத்தை வந்து கண்ணில் என்ன சார்காரம் அந்த பாடல்.
0: இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கலைக நேரம் 5:32 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
0: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: இன்றைக்கு SPB-யின் நினைவு நாள். அவர் ஞாபகமா உங்கள் திருவடி ஒரு பாட்டா போடுங்க.
0: அவர் நினைவாக சரி, உங்கள் திருவில் ஒரு பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.

ஒலித்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக திரை சித்திலகம் கே வி மாதவனின் இசையமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வசந்தா இணைந்து பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செட்டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் செட்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். இனிய வணக்கம் கமல்வாதி, நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கின்றார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் வா இந்த பக்கம் படத்தில் இருந்து தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடிய ஆனந்த தாகம் என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். பாடலுக்கான இசை ஷியாம், பாடல் வரிகள் வைரமுத்து.

0: கலைக நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு ஜெனியின் பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும்.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காண்டி.
3: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திற்காக பி சுசீலா, எம் எல் ஸ்ரீகாந்த் இணைந்து பாடியது பாடல் காணிசை. எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் வரிகள், கவியரசு கண்ணதாசன்.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
5: கலக நேரம் 5:50 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
6: மீண்டும்
5: சந்திக்கலாம்.
6: நன்றி. வணக்கம்.
5: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைகிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைந்து 188.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இது இன்றைய நாளிலே 4% உயர்வடைந்திருந்தது. இன்று மீண்டும் நள்ளிரவின் பின்னர் மேலும் 1% உயர்வடைவதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.

0: ஒளிகின்ற சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி கழக நேரம் 6 மணி. மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. தியாக தீபம் திரிபணின் நினைவேந்தல் பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வின் 11வது நாளான இன்று தமிழர் தாயகம் அங்கும் மக்கள் உணர்வுபூர்வமாக திரண்டு நினைவேந்தல்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து வருகின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணாநோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை நல்லூர் நினைவிடத்தில் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தியாக தீபம் திரிமணி நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகம் 3 என்ற தினம் வெள்ளிக்கிழமை அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது.

0: இருக்கிறது. சிறிய சவிய நிதியத்துடன் தொடர்புடைய கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் பணப்பரிவர்த்தனைகள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக நேற்று காவல்துறை நிதி கூட்ட புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டசபை இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பின் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அரசாக தமிழக வெற்றி கழக அரசு விளங்குகிறது. காமராஜரை கொள்கை தலைவராக செயல்படும் முதல்வர் விஜய் மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க ஆரம்பித்திருக்கிறார். இதன் வாயிலாக காமராஜர் ஜி கே மூப்பனார் ஆகியோரின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வளமான தமிழகத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழக அரசின் தூய முயற்சிக்கு மதுராந்தகம் தாராபுரம் சட்டசபை இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு தமது கட்சி ஆதரவளிக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச பிடியான இருந்த போதிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றைய தினம் கனடாவின் வான்வெளி வழியாக பயணம் செய்திருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மாநாட்டிற்கு செல்லும் வழியில் கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் வான்வெளியை கடந்து பறந்ததாக இணையவழி விமான பயண கண்காணிப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தெரிவித்த கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தின் செய்தி தொடர்பாளர் மியா டெமோசி, கனடாவின் வான்வெளி வழியாக பறப்பதற்கான எந்தவொரு அனுமதியையும் எந்தவொரு குறிப்பிட்ட அரசாங்கத்தின் கொள்கைகள் அல்லது நடவடிக்கைகளுக்கான ஒப்புதலாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தில் இந்த வான் பயண கோரிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தொடர்பாகவே விடுக்கப்பட்டது என்றும் அதை அவர் ராஜதந்திர ஈடுபாட்டிற்கான ஒரு முக்கிய மாற்றம் என்றும் குறிப்பிட்டார். 2024 நவம்பரில் காசா பகுதியில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக நெத்தன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்திருக்கிறது. இஸ்ரேலிய தலைவர் கனடாவிற்குள் நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என்று பிரதமர் மாகாணி அக்டோபரில் கூறியிருந்தார். விமான நிலையத்திலும் வெள்ளை மாளிகையிலும் அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பை தொடர்ந்து சீன தலைவரின் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் நாளில் டொனால்டு டிரம்பும் ஷி ஜின்பிங்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மூடிய அறைக்குள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு தலைவர்களும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பற்றி இணக்கமான முறையில் பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இருதரப்புக்கும் இடையே ஒரு நிலையான உறவு நிலவுவதை வெளிப்படுத்தும் வகையில் ஆழமான ஒத்துழைப்புக்கு உறுதி பூண்டனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தானும் ஷி ஜின்பிங்கும் இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார். அதேவேளை இரு வல்லரசுகளும் அமைதியாக இணைந்து வாழவும் தங்களுக்கு இடையிலான போட்டியை ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்று ஷி ஜின்பிங் வலியுறுத்தினார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைக நேரம் 6:05 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அதேவேளை முகநூல் வாயிலாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்கள் கூட உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. சூரியொலியுடன் நிரம்பிய நாளாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பின்னிரவில் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 26 நாளை சனிக்கிழமை பகற்பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். நாளைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். அன்றைய பின்னரவிலும் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். அன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13 டிகிரி செல்சியஸ் காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று 4% உயர்வடைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவின் பின்னர் மீண்டும் 1% உயர்வடைகிறது. உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 188.9% காணப்படும்.

ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய திரைப்பட பாடல் த பாரடைஸ் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல் கானிசை அனிருத், பாடல் வரிகள் ஏசம்பர்க், பாடலை இனோ கங்கா அவரோடு இணைந்து சுப்லாஷினி பாடியிருக்கிறார்கள்.

0: கலக நேரம் 6:11 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிறிய 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா
0: இருக்கோம், நிஷா என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கும் எஸ்பிபி சார் இந்த நினைவு நாளுக்காக மருமகன் படத்துல டூயட் பாடல் ஓ ராகினி.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: காலைகளில் 6:17 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
1: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி. மீரா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு அரை என் கடவுள் 305 கடவுள்ல இருந்து குறை ஒன்றும் இல்லை.
0: சரி, இதோ உங்களுக்கு திருவிழா ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிணி குழுவினர் பாடல் காணிசை வித்யாசாகர், பாடல் விதிகள் கவிஞர் முத்துலிங்கம்.

0: கலக நேரம் 6:22 நிமிடம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் பவி கலக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நல்லா நலமாக இருக்கிறேன். வேலை முடிஞ்சு வீட்டை போய் கந்து கேட்க உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்க பண்ணிட்டு.
0: தாராளமாக, என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: எனக்கு வீடுள்ள வீர படத்துல இருந்து வயக்கரை காட்டே நில்லு என்ற பாடல்.
0: வீடு போகின்ற பொழுது எப்படி ஒரு பாடல்?
1: பாடல்
0: வரிகளும் டி ராஜேந்தர்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com. கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
9: கலைஞர் நேரம் 6:31 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-464-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் காசிநாதன், கேட்கிறேன். கமல் பாரதி,
9: எப்படி இருக்கிறீர்கள்?
10: சுகமா இருக்கணும். எந்த வெயில் இருந்தாலும் சந்தோஷமா
9: இருக்கும். சரி, என்ன பாடல் தெரியுது?
11: ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
12: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. CMR தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
11: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
12: அதத்தான் சொல்றேன்.
9: ஒழிக்கும் பாடல் பொற்சிலை திரைப்படத்திற்காக ஆர் கோவர்தனத்தின் இசையில் ஒழிக்கிறது. பாடலுக்கான பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன், பாடல் TM சவுந்தரராஜன், P. சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது.

0: காலை நேரம் 6:35 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக கூட இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். அதேபோல் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட இதே இலக்கங்களை அழைத்து, அதாவது 1-416-644-6222 என்ற இலக்கங்களை அழைத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒலிக்கும் பாடல் தெனாலி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது.
1: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள, என்ன சொல்லி

0: கலைகளில் மார்மணி 43 நிமிடம் நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்
1: ராகவன். அது நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சிகளோட உங்களோட பாடல்களோட நான்
0: சரி. என்ன பாடத்திட்டோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு தோர்த்தி படத்திலே இருந்து முத்துமணி அந்த பாடல் கேட்கும். அது படம் அந்த புதுப்பாடல் கேட்கறதுல எனக்கு ஒரு நலாதி. அதுவும் இப்ப தற்காலிகமா இளையராஜா அந்த அந்த ஒன்று இந்த படம் உண்டு, மற்ற அரிசி படம் உண்டு. ரெண்டு படம் பாடல்கள் அருமையான போட்டிருக்கு.
0: இன்னொரு திரைப்படத்தை தவிர விட்டு விடுது, லெனின் பாண்டியன்.
1: லெனின் பாண்டியன் பாடல்கள் அது கேட்க கேட்க எனக்கு அது எத்தனை நேரம் கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த புது பாடல்கள் கூடுதலா அந்த வானொலியில நான் தான் கேட்கறது கூட இருந்தாலும் இந்த பாடல்கள் இப்ப அருமை. இப்ப அண்மையில வந்த பாடல்கள்ல இந்த பாடல்கள் ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சது மங்காடி நல்ல பாடல்கள் எல்லாம்.
0: இசை நிறைச்சல்களுக்கு மத்தியிலே மீண்டும் இசை ஞானி இளையராஜா வருகிறார்.
1: அதுக்காக தான் அவர்கள் அந்த ஆஸ்திரேலியால அவற்ற 50வது உண்மையில அந்த இந்தியா உண்மையில வைக்கப்பட வேண்டிய நிகழ்வு அவற்ற தபால் தலையை அங்கே படிச்சிருக்கு. அதில் அந்த 50வது நினைக்காது 76வது ஆண்டு நான் நினைக்கிறேன் வந்திருக்கணும். அந்த அந்த 50வது அதை வச்சே அவர்கள் அங்கே தபால் தலையை வெளியிட்டிருக்காரு.
0: சரி, சரியா. உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் தேவகுமார்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் சுவேதா மோகன் குழுவினர் இசைஞானி இளையராஜாவோடு இணைந்து பாடியது. பாடல் கணிசையும் பாடல் வரிகளும் இசைஞானி இளையராஜா.

0: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: Markham & Steels Hill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 டாலர் முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு, இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810

0: ஆசியமார் தமிழ் HD.
1: அடுத்து முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவருடைய தெரிவாக ஒரு பாடல் ஒலிக்கிறது. மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்வி வைத்திருக்கிறார். நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு காக்கி சட்டை படத்தில் வானிலே தென்னிலா பாடல் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன யோசினே?
1: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
0: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 7 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. இபிடிபி கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா 6 மணி நேரம் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இவரின் இந்த விசாரணை தொடர்பில் பல ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நியமமான டக்ளஸ் தேவானந்தா மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். சுமார் 6 மணி நேரம் கடந்த திங்கட்கிழமை அவர் விசேட குற்ற புலனாய்வு பிரிவினால் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணையின் போது அவர் மயங்கி விழுந்ததாக மற்றொரு தகவல் கூறுகிறது. இலங்கை ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக செயல்பட்ட வழியில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறது. மற்றொரு தகவல், தீவக பகுதியில் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து முன்னெடுத்த பொதுமக்கள் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்றதாக கூறுகிறது. இன்னொரு தகவல், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சிறையில் உள்ள பிள்ளையானிற்கு தற்போதுள்ள அரசு சாட்சியாக இருக்கின்ற ஆசாத் மௌலானாவை டக்ளஸ் தேவானந்தாவை அறிமுகப்படுத்தி வைத்தமை தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நியமமான டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் அம்பலப்படுத்தி வரும் முன்னாள் இபிடிபி உறுப்பினரான பொன்னேனும் அதே நாளன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக மற்றொரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் அரச பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி ஒன்று குற்றவாளி வலையமைப்பில் தொடர்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் இத்தகைய விசாரணைகள் தொடர்பாக இபிடிபி கட்சி உத்தியோகமான அறிவிப்புகள் எதனையும் இதுவரை வெளியிட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய வங்கி தனது அடுத்த கட்ட நாணய கொள்கை தீர்மானத்தை எதிர்வரும் 30 தேதி அறிவிக்கவிருக்கிறது. இதன்போது வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏற்படாது என ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நிதி

0: தெரிவித்திருக்கிறார். நேற்று நடந்த டெஃப்கான் 2026 நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்து பொதுமக்களிடையே தற்போது விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது என தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் இந்தியா தமது திறன்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் பாதுகாப்பு சூழலுக்கேற்ப தற்போதைய அணுகுமுறைகளையும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக நம் தேசிய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய வகையான பாதுகாப்பு சவால்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்தியாவின் பாதுகாப்பை குறிவைக்க எதிரிகள் எப்போது வேண்டுமானாலும் முயற்சிக்கக்கூடும். அதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது நிலம், கடல், வான்வெளி ஆகியவற்றின் மாத்திரம் நின்றுவிடவில்லை. சைபர் மற்றும் விண்வெளி உள்ளிட்ட புதிய களங்களும் போரின் முக்கிய பகுதிகளாக மாறியிருக்கின்றன. இந்த புதிய சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உள்நாட்டு பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தவறான கொலை குற்றச்சாட்டின் பேரில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக சிறையில் இருந்த சஸ்கச்சுவான் மாகாணத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகளின் வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஒடிலியா மற்றும் நெரெசா குவேசான்ஸ் ஆகியோரின் வழக்கை மறு ஆய்வுக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவதாக ஃப்ரேசர் தெரிவித்தார். 1994 அளிக்கப்பட்ட தீர்ப்புகளில் நீதி தவறியிருக்கலாம் என்று முடிவெடுப்பதற்கான நியாயமான காரணங்கள் உள்ளதாக வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஃப்ரேசர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணை அல்லது மேன்முறையீட்டின் போது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வராத புதிய தகவல்கள் இப்போது கிடைத்துள்ளதாக ஃப்ரேசர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தாத வகையில் கட்டுப்படுத்த சர்வதேச பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என முன்னணி AI நிறுவனங்களின் தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தினார்கள். அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நடந்து வருகிறது. இதில் 193 உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. AI குறித்து பேசிய சாம் ஆல்ட்மேன், தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாட்டின் கையில் மட்டும் குவிந்துவிடக்கூடாது. அதே சமயம் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த முடிவுகளில் அதிக அதிகாரம் பெறுவதற்கும் AI உதவும் என கூறியிருக்கிறார். ஆந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ பேசுகையில், AI தொழில்நுட்பத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஆபத்தாக மாறக்கூடும் என தெரிவித்தார். உயிரியல் ஆயுதங்களை உருவாக்க AI தொழில்நுட்பத்தை அனுமதிக்கக்கூடாது. AI மாதிரிகளுக்கு என்னென்ன திறன்கள் உள்ளன என்பதை சரிபார்க்கும் முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். AI தொழில்நுட்பத்தை சோதிப்பதற்கு பொதுவான சர்வதேச தரநிலைகள் தேவை என அவர் தெரிவித்தார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைய நேரம் 7:06 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 18°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்காக மணித்தியாலத்திற்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10°C பதிவாகும். இன்றைய பின்றிரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் செப்டம்பர் 26 சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 23°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய மணிக்கும் நாளைய பின்னிரவில் கூட வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 10°C பதிவாகும். செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 22°C பதிவாகும். அன்றைய பகல் பொழுது முகில் மூட்டம் நிறைந்ததாக காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னரையிலும் வானம் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். அன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 13°C பதிவாகும். தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே சிறிய மாற்றம் இருக்கிறது. 1% உயர்வடைகிறது. 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 188.9% காணப்படும். நேர்கள் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அதேபோல் முகநூல் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். அந்த வகையிலே சுந்தரராஜனி மோகனராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல்வாதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் இன்றைக்கு எனக்கு பாடி பறந்த குயில் என்ற திரைப்படத்தில்

வந்த அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் என்ற பாடலையே ஒளிபரப்புவீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். பாடல் காணிசை சங்கர் கணேஷ், பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்கிறது.

0: காலை நேரம் 7:12 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நன்றாக. என்ன
0: பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: அன்னியன் படத்திலிருந்து அண்ணங்காக்கா கொண்டக்காரிங்கிற பாடல்.
0: உங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலி.
1: ஏன்?
0: நாளும் ஒவ்வொரு நாளும் விதம் விதமாக பார்க்கிறீர்கள். நாங்கள் தான் கலையகத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சிக்கப்படுகிறோம்.
1: நீங்கள் சிக்கப்பட்டு வெளியில் வந்தீங்கன்னா அப்புறம் டக்குன்னு மாட்டிடுவீங்கள.
0: அதால் தான் இந்த பிரச்சனையா, மாட்டிவிடக் கூடாது என்பதுதான் உங்களுடைய கரிசனை.
1: ஆமாம் ஆமாம்.
0: நன்றி நன்றி ரமேஷ். ஒழிக்கிறது பாடல் மட்டும் சேர்க்கலாம். ஒழிக்கும் பாடலோடு ஜெசி கிஃப்ட் கே ஸ்ரேயா கோஷல் குழுவினார்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661.
2: கலக நேரம் 7:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வாய்ப்பிலே
3: தம்பி,
2: எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல சுகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். கேட்டுக்கொண்டு மற்றது நான் கேட்கும் பாடல் படம் சமய சஞ்சீவி பாட்டு கம கம என நறுமணம் இங்கு வீசுதே, அப்படி வரும் தம்பி.
2: நம் திருமண முதல் இரவேனா அது பேசுதே. சரி, ஏதோ
3: பாட்டுக்கு நான் தம்பி நான் கவலையா இருக்கு, எந்த இது வந்து வேலை செய்ய நான் பாப்பேன் தம்பி. ஓகே தம்பி, பாய்.
2: சரி, நன்றி.
4: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
5: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
4: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
5: அதத்தான் சொல்றேன்.
2: ஒழிக்கும் பாடல் சமய சஞ்சீவி திரைப்படத்திற்காக PV ஸ்ரீனிவாஸ், ஜிக்கி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 4168042365. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
2: வெண்பா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
3: காமராஜ் படத்தில் ஒன்று பவுர்ணமி.
2: சரி, இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள். மேடம் சந்திக்கலாம்.
3: நன்றி.
2: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா, பாடல் காணிசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு போது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 7:31. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கமல் பாரதி. செல்வி,
1: எப்படி இருக்கிறீர்கள்? செல்வி,
2: நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்?
1: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருவோடு இன்று வந்திருக்கிறீர்கள்?
2: எனக்கு ஏன் என்ற படத்தில் இருந்து இறைவன் என்ற கலைஞன் என்ற பாடல்.
1: ஏன் இந்த பாடல்? இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
1: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், பாடலுக்கான இசை TR பாப்பா, பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: கலக நேரம் 7:35 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். இருக்கிறோம், நன்றி குயின்சன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள் குயின்சன்?
1: மின்சார கண்ணா படத்துல உன் பேர் சொல்லுதாவே.
0: சரி, இதோ உங்கள் திரையில் ஒழிக்கிறது பாடல். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிஹரன் சுஜாதா, பாடல் காணிசை தேனிசை தென்றல் தேவா.

0: கலைஞர் நேரம் 7:42. நிகழ்ச்சியிலே நீங்கள் அமைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164462222 நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். நன்றி ரவி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன். மாம்பழம் விக்கிர கண்ணம்மா இருக்கும்.
0: மாம்பழம் விக்கிர கண்ணம்மா. சரி, ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்பீர்கள்.
1: நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோடு பழனி டிப்பு தேவகுமார் குழுவினர். பாடல் காணிசை ஸ்ரீகாந்த் தேவா.

0: எனக்கு யாரையும் பிடிக்கல. உன்னை கட்டிக்கிறேன்.
1: ஐயோ டுபுக்கே.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இடோபிகோ,
4: 416-746-27.

0: கலைஞர் நேரம் 7:50 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், நான் சத்யா
0: பேசுறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நான் நலமாக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு சிவப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து நினைவு ஒரு பறவை அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மேடம் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கமலாசன், எஸ் ஜானகி, பாடல் கணிசை, இசை ஞானி இளையராஜா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சினி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 8 மணி.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தியாகதீபம் திரிபணின் நினைவேந்தல் பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வின் 11வது நாளான இன்று தமிழர் தாயகம் அங்கும் மக்கள் உணர்வுபூர்வமாக திரண்டு நினைவேந்தல்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து வருகின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணாநோன்பிலிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை நல்லூர் நினைவிடத்தில் 11வது நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தியாக தீபம் திரும்ப நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகம் 3 என்ற தினம் வெள்ளிக்கிழமை அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தியாக தீபத்தின் நினைவை போற்றும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவுடன் விச்சக்கர வண்டியில் அவரதுக்கு வந்த இலங்கை காவல்துறையினர் மாணவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. தியாக தீபம் திலீபன் 1987 செப்டம்பர் 15 முதல் செப்டம்பர் 26 வரை உண்ணாநோன்பிலிருந்து வீரச்சாவடைந்திருந்தது தெரிந்ததே.
0: எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டுத் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதற்கமைய அனைத்து பாடசாலைகளுக்கும் தேவையான பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை கடந்த ஆண்டு சிக்கல்களை எதிர்கொண்ட தரம் 6 புதிய ஆங்கில பாடத்தொகுதி தற்போது முழுமைப்படுத்தப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கிறது. இவற்றுடன் தரம் 2 புதிய பாடத்தொகுதியின் அச்சிடுதல் மற்றும் விநியோகப் பணிகளும் ஆரம்பமாகியிருக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழ் எதிர்வரும் ஆண்டுக்கான தரம் 6 பாடத்தொகுதி